0: ഇനി ഒരു തമിഴ് കവിതയാണ്. ഈ കവിത ചൊല്ലുന്നത് നൈല മുഹമ്മദ്.
1: കവിങ്കർ ഇളമേ അവർകൾ എഴുതിയ തമിഴിനായി വാഴ്വും തമിഴ്ക്കായി വാഴ്വും എന്ന കവിതയ വരികൾ. തമിഴ് താൻ എങ്കിൽ തായ്മൊഴി, തമിഴ് എനിക്ക് ഇതുവേ ഉയർമൊഴി. അലൈ മുകുന്ദവരുമായി വന്നേ അവധിയുറ്റ നാളിലും ஐயமிட்டே எண்ணுகின்ற அறிவு சொல்லும் தமிழ்மொழி. பொது கையிலே பிறந்து முச்சங்க சபையிலே வளர்ந்து கம்பன் கவியிலே மலர்ந்து வையகத்தே இணையில்லா செம்மொழியே உந்தன் பிறவு கண்டு புறம் முதுகு காட்டி ஓடிப்போனான். இன்றோ இங்கு இவன் தமிழன் என்பதே மறந்து போனான். முகசு கொட்டி உன்னை கண் விழிக்கு செய்வதா இல்லை உன் இடம் மண்மோடி போன பின்பம் விழுதிறக்கு சொல்வதா? தமிழுக்காயொரு குரல் குஞ்சம் செவிமடத்திடு. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று உன் குடிமக்கள் வாழ்ந்த பெருமையே நீ மறவாயோ? கொடிக்காய் கொடி முல்லைக்காய் தன் தேரையே தானம் தந்த பாரியே நீ மறவாயோ? லட்சுக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று ஈசரிடம் வாதிட்டு முச்சங்கத்தின் முப்பெரும் புலவர்ண கீரை நீ அறியாமல் பூனாயோ? ஈரண்டடி ஏழு சீருகள் உலக புதுமகையாம் திருக்குறள் இயல்பியலும் இலக்கியமும் பிணைந்து நீதி நூல். எம்ஐஎன் வள்ளுவன் தந்த ஒப்பற்ற இலக்கியம் ஒருபுறமுகக்கு மறுபுறம் காப்பியம்.
0: இனி நமக்கு പാർവതി ചൊല്ലുന്ന കുട്ടിക്കവിത കേൾക്കാം.
2: കണ്ണു തിരുമ്മി ഒന്നു ചെണുങ്ങി നിന്നു കുണുങ്ങി കുഞ്ഞാത്തു. കണ്ണു തിരുമ്മി ഒന്നു ചെണുങ്ങി നിന്നു കുണുങ്ങി കുഞ്ഞാത്തു. പാട്ടുപാടിയും ആട്ടമാടിയും കൂട്ടുകൂടിയും ഒത്തുപഠിച്ചു. പാട്ടുപാടിയും ആട്ടമാടിയും കൂട്ടുകൂടിയും ഒത്തു പഠിച്ചു. ക്ലാസ്സിലെന്നും ഇടുമിടുക്കിയായവൾ വന്നു. ക്ലാസ്സിലെന്നും ഇടുമിടുക്കിയായവൾ വന്നു. കണ്ണു തിരുമ്മി ഒന്നു ചെണുങ്ങി നിന്നു കുണുങ്ങി കുഞ്ഞാത്തു കുഞ്ഞാത്തു.
0: അടുത്തത് കഥയാണ്. കഥ പറയുന്നത് വൈഗ സൂരജ്.
3: ലോകപ്രശസ്തനായ ബ്രസീലിയൻ എഴുത്തുകാരൻ

போல் வருகிறாள், அள்ளி தண்டுகள் போலே வளைகிறாள். தங்கரதம் போல் வருகிறாள், அள்ளி தண்டுகள் போலே வளைகிறாள். குங்கும பூ போல் சிரிக்கிறாள், இன்பக் கோட்டைக்கு என்னை அழைக்கிறாள். குங்கும பூ போல் சிரிக்கிறாள், இன்பக் கோட்டைக்கு